பவுடித்துறை பிள்ளாணி பூண்டு வேகரங்கிரும் சுவாரியா கோட்டை மண்டும் பாடியா லைபேட்டே கருப்பு சாரியா ਚੀਜ਼ ਕਰਮਣ ਪਾਮ ਦੇ ਹਰ ਬੁਝਣ ਨਾਹੀ ਹਾਰਿਆ ਘਰ ਪਰ ਮਹਿਸ਼ ਖਾਇਆ ਵੇਖ ਮਹਿਲ ਤਮਰ ਨੂੰ ਸਾਰਿਆ ਜਰਿਆ